0: அமெரிக்கா எக்ஸாத் ஜனபதிய எக்ஸாத் ராஜதானிய இத்தாலிய ஆஸ்திரேலியாவ நவசீலாந்து சிங்கப்பூர் வகை ரட்டவல் தா ஹத்தகட்டமே ஆவன அப்பே அலுமிக்ஸ்
1: அலுமினியம் ஓன தரம் அலுமிக்ஸ் நம் இஸ்தர குடஹ மத்த பரிமாண விவசாயக்கின் சதா எல்பி ஃபைனான்ஸ் வித்தின் ரூபியல் மில்லியனாக் தக்வா வியாபாரிக நய அனுமதிய தவசின் எல்பி சன்மித அமதன் 0112 200
2: ஐயா மட ஆப்பிள் மலக் தென்ன
3: ஒன்ன அபி தினவா மே நாங்கிட ஆப்பிள் மலக் ஆ தவ சுது அரலியா மலக்குய் டாஃபடில் மலக்குய் சபத்து மலக்குய் சேபாலிகா மலக்குய் கெமீலியா மலக்குய் தவ மது மலக்குய் தேஹி மலக்குய்
2: ஐயா மட மல் கோடாக் தீலா
3: ஓவா மொனவத நங்கி அர ஹாஷ் 15 எகின் பூஞ்ச் ரூபியல் 1199 கட ஆப்ஸ் 15 கம அன்லிமிடெட் தென்னே ஏ மதிவுட தவ ரூபியல் 100 க ரீலோட் டேக்குத் தானவா பிஸ்ஸுனே
2: ஹாஷ் 15 பிஸ்ஸுக்ம தமா
4: லைஃப் ஸ்டைல் எகட கெலபின ஸ்மார்ட் டிரைவ் எக பெரடுவா எக்ஸியா லீடர் எகட கிலோமீட்டர் 25 கட வெடி துரக் சமக மில ரூபியல் 80,50,000 கட திவைன புரா பேடி யுனிமோ என்டர்பிரைசஸ் பிரதர்ஷனாகாரஹரா பெர பெவதி மிலட்டம லபாகன்ன
5: மலக்கட யக்கட மலக்கேம கேன சக்ரம் கேட்டுவக் வெட்டக் கொடுனகில்ல நத்தன் யக்கடின் ஹதப்பு ஓனமேக மலக்கட கண்ண கத்தம நவத்தனேக லேசினே ஏகன மலக்கட கண் சரையக் சரையக் கானி அபி சுத்த கர கர தீந்த கான் சல்லி வலிங் சேட 75க்ம வது ලංකාව වගේ මුහුදින් වට වුණු නිතරම වහින රටක මලකඩ කණ එක තින්ත ගාලා නවත්තනවා බොන්න. යකඩෙන් හදන ලොකු පොඩි ඕන දෙයක් එක සැරේට ගැල්වනයිස් කරන්නම් අවුරුදු 25කට එහා වැඩේ තීන්දෙනවා. බාණ්ඩේ අරගෙන එන්න බැරි තරම් ලොකු එකක් නම් අපි ඔබේ ළඟටම ඇවිල්ලා දෙන විසඳුමකුත් තියෙනවා. මෙටලයිසින් කිය. අපි LTL ගැල්වනයිසර් මුළු රටම ගැල්වනයිස් කරන්නේ අපි. දැන්ම කතා කරන්න. 0771 47 47 47 බලන් ඉන්න එපා මොකද අපි බලන් හිටියට මලකඩ බලන් ඉන්නේ
4: නෑ. 30 වසරක විශිෂ්ටත්වයේ අභිමානය People's Leasing විශ්වාසී ප්‍රමුඛයා.

0: ஐபிஎம் தி சிட்டி யுனிவர்சிட்டி சமக்கின் ஒபே குளோபல் லைஃபுக்கு கொடுநகா கண்ண யுகே ஆஸ்திரேலியா மலேசியா ஹோ ருசியானு விஸ்வவித்யாலயக்கின் லோ பிலிகத் உபாதியாக் பிசினஸ் கம்ப்யூட்டிங் டிசைன் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங் லாங்குவேஜஸ் சைக்காலஜி ஹோ லாஜிஸ்டிக்ஸ் என அன்ஷேக்கின் சம்பூர்ண கரண்ண அதும அமதன்ன பிந்துவை எக்கை எக்கை ஹத் சித்திஸ் திகை தாகா NIPM The City University The Place to Be
1: அத காலே ஹொந்தம் ஆயோஜனையா பிராண்ட் நியூ பஜாஜ் திரிரோதரத்தைய மாசிக்க வாரிக்கே ருப்பியால் 25,328 சீட்ட தன் திவையின புரா DPMC பிரதர்ஷனகார் சாடியில் வருங்கின்
2: மே දෙකක් දාගෙන ඉන්නද?
3: ඇයි කන් දෙක පුරවලා කන්නද?
2: සින්දු දෙක දෙක ඇහෙන්නේ එතකොට.
3: අල්ලි වල්ලි මේ මේ මේ එකක් දාන්න ඕනේ නෑ. සින්දු දෙක දෙක පැය දෙකක් එක දිගට.
4: නෑ සුනා සේ ඉවත බලා ගියා සුදු නුඹටම පේවිලා.
2: නෑනේ අරේ වා
3: සින්දු සියත.
4: ගියත් සැපයි දවලේ.
0: එකම ආටිස්ගේ සින්දු ඩබල් ඩබල් කපල් කරන වෙලාව.

சதகம் சேர்த்த சியலு அகுசல்வளின் துருவே நிதர குசலேயே யதியமாத் இன் தமாகே சித பிரிசிந்து கரக்கனியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாயே.